அதே நிலவா நெக்ஸ்ட் வச்சு ஹுதாயா நிறைய நிறைய பாரான் கி ஹுதாயா நிறைய நிறைய பாரான் கே ஜரான் சாரி போயின் கிரேட் மார்க்கு மெசேஜ் கிடையாது. தேங்க்யூ.